Animal. மத்தியில் பற்றி சொந்தம் கண்ணோரா கண்டேரியான மல்லினா டஜாமே கலின பச்சும் வியாசா வஞ்சாஞ்சிருகின உஜபுரினா மத்தியில் பற்றி சொந்தம் கண்ணோரா கண்டேரியான மல்லினா டஜாமே கலின பச்சும் வியாசா வஞ்சாஞ்சிருகின உஜபுரினா மந்தி கம்பியன் ஃபயோ பண்ணா ஓசியன் மட்டுகளாசா மலேஸ் மேலோ பிஜே கம்பி அங்கால் பற்றும் இயக்கு ஜும்பு டீசா குணம் தாழ் மோலே ரலிங்கா மந்திஸ் கபியம் குச்சா கம்பு கரைஞ்சி நசன் பசி ஜபவான் வி கம்பி வி மஞ்சா பஞ்சாஞ்சி மங்கா குவித்த கம்பி ஏ அச்சி ஜூலி தர்கின விசாவ் சாக் சோண்டை மச்சி கும்பு ப்ரோக்ராம் மஞ்சாக்கு பிகம் குப்பி நேரம் லோலே அத்தை நேரம் பாக்கு புத்தக்கல ஜூராஜு வெஸ்கோஸ் 92.1 நிதிஜை லிகார்

சாமியாக்கு ஜும்புட்டிசா ஒன்னொன்றாண்டின் மோலேரலிங்க மண்டிஸ் கவியம் குச்சா கும்பு கரைஞ்சி நசம்பசி ஜபவான் விக்கம்பிவி மஞ்சா பஞ்சாஞ்சி மங்கள் புரித்த கம்பி ஏ அச்சு ஜூலி தெருகி நபிசாவ் சாக் சோண்டை மஞ்சி கும்பம் ப்ரோக்ராம் மஞ்சாக்கு பிக்கம் கூப்பி லேருலோலே அத்தே கிளேருங்க பார்க்குறப்பு தக்கல ஜூராஜு வெஸ்ட் கோஸ்ட் 92.1 நிடிஜை லிகார்